பிரபுத்தாரை அல்லகார் அங்கையப்பார் கோ நாம் உத்தாரை குருமுகஹர் குணங்காய் சஹஜ சுகசாரை நான்கு நாம் நிந்தான்